ராட்டத்தை வாங்க கியன ரேடியோ ரீதா வை பீட் இட் இட் மிக்ஸ் வெனர்

திரையே நுண்ணியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

சதீஷ் நாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கர்ணலது ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்ர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகரா